0: ஓகே
1: கீத்து குருபக் பயார்
0: பிபி நூரா நியாயு பூரா
1: ஊசர் சிபி மேஜா பூரா
0: ஹசியாதிரி கவுரா
1: சதோ குவாயி
0: தாபா
1: ஹசியாதிரிங்கறோ.